துதியே சேரல, கமங்கமும் வரல. அப்புறம் எப்படி முன்னுக்கு வருது? என்ன விட்டுருங்க.